0: லீக்குது மேம் மாமா
1: லீக் எப்படி வந்து பேசுற
0: லீக்குது மேம் லீக்குது மேம் லீக்குது மேம் மாமா
1: டேய் பாரு வாட் டு கமிக்கே
0: லீக்குது மேம் லீக்குது மேம் லீக்குது மேம் மாமா
1: ப்ரோ ஆன் தி லீக் மோஷன் ஆஃப் தி மார்க்கெட் நபி தி ஆன் தி மோஷன் மேட் ஐ ஸ்டக் இட் ஹிண்ட் இட்
2: ஐ கான்ஷி கே லீக் மோஷன் ஆஃப் தி எக்ஸ்ட் கோமிக்ரா மே கான் எக்ஸ்ட் கோமிக்ரா யோய்க்க ஹே லா லோ லோ லா லோ லோ ஹே லோ லோ Fader, jeg suger jo i det her også, men heldigvis har jeg et reinstyr, så du kan bli med også.
0: Gi meg, man. Gi meg, baby. Så skal vi gi ned i solnedgangen. Gi meg, man. Gi meg, baby. Så skal vi gi ned i solnedgangen. Gi meg, man.